சந்தன சங்கவீரா பிகிரியோ சோகவீர ராமயோ நிபிரியோ மாத்திற்கு ஆத்மாலா பானா லோகன் ராம் கலோ நா ஜானா.